0: எங்களோட ஃபேமிலி பந்தில பண்ணவர் எட்ட ஃபேமிலி பண்ணவர் நீர் பண்ண கொஞ்சி பதி வச்சு 10 லட்சம் பண்ணல பொக்கத்தை கம்மி மறுப்புதா அந்த ஓ இங்கே எங்க ஷாலி கல்பாரல எங்க ஆத்தி கச்சாத்தினே கணேசன் சாவு சுட்டு இதே இரையில இடைவலை அடிவக்க மாத்திருக்கா ஆ
1: ஏறச்சிக்கா வந்தா சுத்தி கஜேந்திரங்க
0: தனுகு
2: ஜோக்குல வந்து ஜவனே லைன் எடுத்து போக்க அக்கள்ல வந்து கேனந்தே நம்ம வந்து நிர்தாரோ பர்பிரி பண்ண உனக்கு பர்பிரி தப்பாளி கே
0: தப்பாளி கே யானு ஆக மத்மேக பொண்டு தூத்தினி ஆயந்தால கல்லி கொர்பிராத்து
2: நேடுது நேடுதானே கல்லி கொண்டலாத் கல்லி கொண்டாத் ஆயிரல
0: ஆய என்ன மகி
2: ஆய என்ன மகனே
0: ஆ இரேக ஆத் கொத்துள்ளதே ஆத் கொத்தித்தினே யாவு யான் தூத்தின பொண்ண நய மத்மேவுடு
2: நம்ம குக்கு மோனன

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில எப்படின்னு வந்தது ஏரைகளை பத்தி யார் நினைக்கல சுந்தரரை வந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரன் 107.8 FM ரங்கு ரங்குத பத்துக்கு.

0: நிகழ்ச்சியான துப்பனி ரேடியோ சாரங்க 107.8 FM இன்னத்து துளு பிரசாரகு நிகழ்ச்சி மாத்திரிகளா மோகி தெஞ்சு சொல்மெலோ இனித்த ஈ காரியக்ரமடு டாக்டர் தேவதாஸ் காப்பிக்காட் அர்னா கதை சம்பாஷணே கீதா ரச்சனை ஹின்னலை காயன அஞ்சனை நிர்தேசனத துளு நாடக காஸ் ஓல் தீப்பர் நடப்பாது கொற்பினக்கலு சாப்பர்க்கா தண்டத கலாவிதரு கிருப்பே டாக்டர் தேவதாஸ் காப்பிக்காட் சாப்பர்க்கா தண்ட
1: காஸ் ஓல் தீப்பரு நாடகத ரெட்டனே எக்கே
2: விசித்திர புதர் விசித்திர புதர் பலே சாவர்க்க பண்டனம் வயறு புதர் தீத்துஜி ஈர் தூரா நீங்கள் அம்மாடே
3: எச்சினே
2: யா நிர்ணயம் ஓ புதரத்த
3: மரண சுரத்கால நாடகம் வந்துருது ஐத்த புதர் தாதா
2: அப்ப சாவு
3: பத்தே குட்டைக்கு
2: அவன் நாடகத்த புதர் எங்கே
3: இது அவன் நாடகத புதர்
2: கண்டப்பா தேவரே அவன் எப்பரே சாவு

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையில தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணானது ஏரைகளை கொட்டிச்சு யான் நினைக்கல சுந்தரரை வந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையிலே தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையிலே பண்ணுவானது ஏரைகளை கொட்டி யான நிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

மாத்திரல வன் பேரு கோரிக்கையில தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

யானு ஹுசைன் காட்டிப்பள்ள பார்த்திருந்துள்ள கன்னடா துளு பக்க பேரி பாஷடியான சாகித்ய கிருஷிமல்த துளு பாஷத மஸ்த் பத்தியலு சாரங் ரேடியோத மூலக்க நிக்கில் கேந்து போவாரு. துளு பாஷ எங்கள்னா அப்ப பாஷ ஆயினர் தாத்திர நிக்கில் மாத்திர துளு பாஷத காரியக்கிரம நிரந்தர கேனந்து பிள்ளை சாரங் ரேடியோடு இ துளு காரியக்கிரம பிரசாரம் வந்து கொண்டு அக்கலைக்கு நிக்கில்னா புரோத்சாக கொடுல.